0: Los futuros hits suenan primero aquí. Música nueva en los 40.
1: Enga ellarkum vanakkam. First time paakravanga marakama channel subscribe panikonga. Video ku like and oru comment panirunga. Shipping vandu 50 Tamil Nadu the state 80 rupees. Cash on delivery kadaiyadu. Online payment mattum dhaan. Pay panite screenshotum address anichinadhu order book aagum. And idhu dhaan nammude WhatsApp number. Payment number idhu kadaiyadhu. Vera number kettu vaangikonga. இன்னைக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் நான் காமிக்க போறேன் இந்த வீடியோல. ஒரே மாடல் தான், அதுல எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு பாக்கலாம். மாடல் என்ன தெரியுமா? ஜஸ்ட் 315 ரூபாய்க்கு ஒரு ஏடி நெக் செட். ஃபர்ஸ்டா நம்ம பாக்குறது இதுல எத்தனை கலர் இருக்கு தெரியுமா? 3, 4, 5 கலர் காம்பினேஷன்ல இருக்கு. அதாவது எல்லாத்துலயுமே ஒயிட் மிக்சர் ஆகுதுக்கு. ஒயிட் மிக்சர் ஆகி ஒரு 3, ஒயிட் இல்லாம ஒரு 2. சரி வாங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஒயிட்ட பாத்தலாம். 315 ரூபாய் மட்டும்தான். ரொம்ப அழகான ஒரு நெக் செட், செம்ம அழகா இருக்கும். இதுக்கு வந்து நீங்க செயின் போட்டு போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பேக் செயின் எக்ஸ்ட்ரா வேணா பே பண்ணி வாங்கிக்கோங்க, சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? சோ இதோட பிரைஸ் இயரிங்ஸ் பாருங்களேன், கியூட்டா அழகா குட்டியா இருக்கும். 315 ரூபாய் மட்டும்தான். சோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை டக்குன்னு பிளேஸ் பண்ணிக்கோங்க. 315 ரூபாய் மட்டும்தான். ஓகேவா? வெறும் 315 ரூபாய் மட்டும்தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் காமிச்சிட்டோமா, அடுத்தது ஃபுல்லா இருக்கிறது ஃபுல் பிங்க். இதுவும் செம்ம அழகா இருக்கும். வேணுன்றவங்க டக்குன்னு புக்கிங் பண்ணிக்கோங்க. ஷிப்பிங் வந்து 50. உங்க வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் இது போட்டீங்கன்னா செம்ம அழகா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இதுல வந்து மைக்ரோல கூட நான் காமிச்சிருப்பேன் முன்னெல்லாம். இப்ப வந்து மைக்ரோ இல்லாத ஆன்டிக் வித் ஏடி ஸ்டோன் 315 ரூபாய் தான். யாருக்கு வேணுமோ சீக்கிரமா புக்கிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ரூபி ஸ்டோன், செம்ம அழகா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு நேவி ப்ளூ நெக் செட். நேவி ப்ளூனா ரொம்ப அழகான ஒரு நெக் செட். நேவி ப்ளூ ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப சூப்பரான நேவி ப்ளூ, செம்ம அழகா இருக்கும். உங்களுக்கு இயரிங்ஸோட சேர்ந்து வந்துடும். செம்ம பிரீமியம் குவாலிட்டி, சூப்பரா இருக்கு பாருங்க, சூப்பர் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த கலர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், எல்லா கலரும் கண்டிப்பா நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வியா பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கும். 315 ரூபாய். ஓகேங்களா? இன்னும் நம்ம ரெண்டு கலர், ஒன்னு வந்து ஒயிட் வித் இந்த கிரீன், சைடுல ஃபுல்லா கிரீன் வர மாதிரி தெரியுதுங்களா? இயரிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா?

உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும். சண்டை இயரிங்ஸில் சண்டை ஃபுல்லாக க்ரீன் சண்டையில் மட்டும் ஒயிட் இருக்கிற மாதிரி 315 ரூபாய் வேணுன்றவங்க டக்குன்னு.